சோமன் மண் பரவான் என்பதை கருப்பவன் காற்றாய் பாய் நான் கர்மபாண்டே.